දෙදෙත්ත ගෙගෙතෙර කතාවන් නැගෙතෙර දෙත නැගෙතෙර දෙත ගෙගෙත් තාන දා ගෙගෙත් තාන දා තාන දා තකෙට දා තාදා දෙදක දෙදද ගෙටි කතා දෙද දා දෙදක දෙදද ගෙටි කතා දෙද දා දෙදද ගෙටි කතා දෙද දා කදෙත්ත ගෙගෙතෙර කතාවන් නැගෙතෙර දෙත ගෙගෙත් තාන දා தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா தானதா